இன்று உங்களுடன் நான் அனிதா. 438.6 மீட்டர் 684 கிலோவாட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது தமிழ் உறுப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 2ஆம் நாள் 18ஆம் தேதி சனிக்கிழமை.

எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நேர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள், சிந்தனை மற்றும் கவிஞர் வாளியின் வரலாறும் அவர் எழுதிய பாடல்கள் ஆகியன ஒளி உலாவல இருக்கிறது.

முதலில் குறள் அமுதம். விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது. பொருள்: மேகத்திலிருந்து மழைத்துளி வீழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும். மீண்டும் குறள்: விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது. குறளின் 16, அதிகாரம் வான் சிறப்பு.

தகவல் நேரம். வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் காற்று மணிக்கு 30.40 கிலோமீட்டர் வீசக்கூடும். மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபொனிக்ஸ்பி துறைமுகத்திலிருந்து எம்வி ஸ்டைட் ஐலண்ட் நாளை காலை 6 மணிக்கு சுரதீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். அதன் பின் இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். எம்வி கமாட்டா நாளை காலை 6:15 சகிதீப் செல்லும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை காலை 6:15 சுரதீப் செல்லும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. எம்வி நார்த் பேசேஜ் நாளை காலை 11 மணிக்கு சகிதீப் செல்லும். அங்கிருந்து பகல் 1 மணிக்கு சுரதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். எம்வி ரங்கத் நாளை காலை 11:30 சுரதீப் செல்லும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சகிதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணிச்சங்கா நாளை பிற்பகல் 2:30 சகிதீப் செல்லும். பின்பு அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. எம்வி ஹட்பே நாளை மாலை 5 மணிக்கு சுரதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 5:30 ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நேர்களே, தொடர்வது கவிஞர் வாலி அவர்களின் வாழ்க்கை வரலாறும் அவரின் வரிகளில் வெளியான திரை இசை பாடல்களும். திரைப்பட பாடலாசிரியர், எழுத்தாளர், நடிகர் என பன்முகங்களை கொண்ட கவிஞர் வாலியின் இயற்பெயர் டி எஸ் ரங்கராஜன். இவர் கடந்த 1931 அக்டோபர் 29 தேதி ஸ்ரீரங்கத்தில் பிறந்தார். இவரது தந்தை பெயர் சீனிவாச ஐயங்கார், தாயார் பெயர் பொன்னம்பாள். 10 படித்த பிறகு சென்னை ஓவியக் கல்லூரியில் சேர்ந்து 1 படித்தார். ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோது நேதாஜி என்ற பெயரில் கையெழுத்து பத்திரிகை நடத்தியிருக்கிறார். சிறு வயதிலேயே கவிதை நாடகங்கள் எழுதுவதில் வாலிக்கு அலாதி பிரியம். திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன் திருச்சி அகில இந்திய வானொலியில் இவரது நாடகங்கள் ஒலிபரப்பாகி இருக்கின்றன. வாலியை சினிமாவுக்கு பாட்டெழுத அழைத்து வந்தவர் சமீபத்தில் மறைந்த பிரபல பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் போது கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என்ற பாடலை தபால் அட்டையில் எழுதி டி எம் சவுந்தரராஜனுக்கு அனுப்பி வைத்தார். அந்த பாடல் பின்னர் டி எம் சவுந்தரராஜனின் இனிமையான குரலில் பரவசப்படுத்தியது. டி எம் சவுந்தரராஜனுடன் ஏற்பட்ட பழக்கத்தை தொடர்ந்து சென்னைக்கு வந்த அவர் சினிமாவில் பாட்டெழுத தொடங்கினார்.

நேயர்களே, நீங்கள் கேட்டது கவிஞர் வாலியின் வாழ்க்கை வரலாறும் அவர் வரிகளில் வெளியான திரை இசை பாடல்களும். இத்துடன் தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மனநிமதி தராத எதையும் விட்டுவிடும் தைரியமே உண்மையான பலம் என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் அனிதா. வணக்கம் நேயர்களே.

0: Hello sir, this is announcer mic number 1 testing and the clock reads 4:52, 29, 30, 31, 32. Sir, this is announcer mic number 2 testing. Clock reads 4:52, 40, 41, 42. Now computer 1.
1: இயக்குனர் கே பாலச்சந்தரின் பொய்க்கால் குதிரை ஹே ராம்.
0: ஓகே சார், டெஸ்ட் ஓவர், தேங்க்யூ.